0: ஆமத்தில் உமிழ்த்தேன் தாச்சி சிச்சினா நடந்தார் ஊர் மாதால் கொண்டு மறைக்கே அரைந்தியாங்க ஒழுமை ஒழு ஒழுரா மறக்க குரோட்டு வந்துடுவோம் மலா சிச்சினா மறக்க பெறுவாள்
1: This year's Unearth High was one of our best yet. Our five finalists are all showing star potential. And the winner of this year's Indigenous Initiative is no exception. A big congrats to rapper and producer, Tula. Based in Biripi country in Taree, New South Wales, his sound is crisp, booming, and on the cutting edge of modern rap. He'll get his next track